ஹே ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக தர்மயம் பைவே அதி நுபா ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக ஃபாஃபயம் பைவே கொம்மை கமெக்கி மச்ச குளதும் வந்த கலவுகம்கா அல்லாஹ் ஓடுகம்பே.

எவரிங்க அமில்ல நஃப்ஸ்தக ஹியான திருவா மீஹுங்க ஃபராத்தும் கலேகுஃபான் ஜதல் நுக்ரவாஷ் ஹம கஷவரும் ஃபாஃப விரிவ ஹியான திருவா மீஹகு தெகே அல்லோ லோபிய ஒடுகன் என்னுவைத்தே.